0: It's celebration time for Thalapathy Vijay fans as Jan Nayagan has hit theatres today. Scenes of massive fan frenzy pouring in from across Tamil Nadu and beyond, with packed cinema halls, cut out special decorations and celebrations marking the film's release. Thousands of fans gathered for the coveted first day first show turnout in theatres, and it was like a festival like venue in most of these cinema halls. All eyes are now on the film's box office performance.
1: It's a very surreal and emotional moment for me and the whole team. After all the struggle that the film has been through, for the audience to enjoy it, like to sit with them and feel that, is very special. One last time, especially with the fans, when they're screaming and enjoying so much. As much as we are screaming, we are also feeling that, feeling emotional that it's the last. 100%. Who will not?
2: ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வந்து பட தடைகளை தாண்டி இன்று திரைக்கு வந்துருக்கு. முதல்ல ரசிகனாக அந்த படத்தை பார்த்தேன், இப்போ அமைச்சர் பார்க்குறேன். எல்லாமே அவர் தான், அவர் இல்லாமல் நாங்களாம் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக அந்த படத்தை நாங்கள், அதுவும் கடைசி படம் நம்ம ரொம்ப கஷ்டத்தோடு அந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆட்சி இருக்குது, அதிகாரம் அமைச்சராக இருக்கும், சந்தோஷம். பட் ஆனால் அவருடைய கடைசி படம்ன்றும் போது கொஞ்சம் மனம் வருத்தமாக தான் அந்த படம் பார்க்கும். மற்றபடி மகிழ்ச்சி தான், எங்கள் சந்தோஷம்.
3: இல்லை, தயவுசெய்து இதே எதையும் நீங்கள் கம்பேர் பண்ண வேணாம். இது பார்த்தீங்கன்னா நீட்டு மட்டும் இல்லை, மக்கள் பிரச்சனை இங்கே நிறையா இருக்குது. அதனால் ஒரு நாள் படம் பார்க்குறதுனால வந்து அந்த தயவுசெய்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க. இதே எதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இது வந்து எங்களுடைய ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டான இது மூவி.
4: I've just come out of the theatre after watching Jananayagan, Thalapathy Vijay's last film, Tamil Nadu Chief Minister Vijay's first film, and of course, there's been a lot of hype and expectation. Did you like the film?
5: Yeah, yeah, we love the film. It's very fantastic.
4: I see all Thalapathy Vijay t-shirts. Did you like them? What did you like?
6: Yeah, yes, actually, the last one, I liked so much. Thank you.
4: Okay.
6: Last movie, it is very good.
7: Blast. Very good movie. The end made us very emotional. Thalapathy, yes.
8: The movie was very beautiful. Last movie of Vijay Thalapathy was overwhelming. The scenes which we cannot, I'm still in the goosebump moment. And I'm out of words right now. Everyone has to watch Jananayagan.
4: Okay.
8: Jananayagan.
4: Brilliant. Ani, tell us, how did you like the movie? I see you're wearing the TVK flag.
9: Yes, yeah. Nothing about liking it. It's just for him. And yeah, he's our entire childhood. It was a very emotional movie for us.
4: Okay.
9: So yeah, we enjoyed it.
4: Okay, okay. Thalapathy. Great. Thalapathy, yes. Yeah. Did you like the
10: blast,
4: film?
10: Blast.
4: Blast.
10: Blast. Blast. Totally blast.
4: Totally?
10: Yeah.
4: Would you watch it again?
10: For sure.
11: Yeah, again. Yeah. For sure.
12: Day has finally arrived. Jananayagan is releasing across screens in the country, and I'm at iconic Rohini Theatre in Chennai, where, as you can see, huge cutouts.

0: far the film as well as Vijay has been put out. This was a film that was supposed to be released before he started his active career in politics. This was supposed to be released 6 to 7 months before today. But as fate would have it, it is releasing after Vijay became the sitting chief minister of Tamil Nadu. And fans have already started gathering here. This is a festival of sorts for several of these fans. I'm going to go across to some of them. These are a bunch of people who have come all the way from Malaysia, and they've been standing here overnight. Some of them who came early morning, some of them last night, wanting to watch that first day for show. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: ஆக்சுவலி நான் மதுரையில இருந்து வரேன். இவர் பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து வராரு.
0: மலேசியா?
2: மலேசியா. ஆமா, I am coming from Malaysia.
0: Okay, so you've been standing here since when?
1: நைட்ல இருந்து இருந்தோம் ஆக்சுவலி. அப்புறம் செலிப்ரேஷன் இல்லைன்னு சொன்னாங்க இடையில. அப்புறம் போயிட்டு 4 o'clock வரோம். நிறைய பேர் நைட்ல இருந்து இங்கே தான் இருக்காங்க. தூக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணெல்லாம் இருக்கு.
3: ஆனால் 10 மணிலிருந்து இருக்கிறாங்க, செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலையா? என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது.
4: ஏமாற்றம், பெரிய
3: ஏமாற்றம். சிஎம் படத்துக்கு மாட்டியா இப்படி பண்றாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
0: All these fans want to enter the theater. They want to celebrate. They want to do the puja and rituals. That's something they've been waiting for, and they've been waiting for this since last night.
5: Huge gatherings. The fans are also here. Have gathered. One fan is here dancing, and he is excited for movie also. Eppadi enna expect pandringa indha
6: padam? Talapathi romba pidikum. அமைச்சர் அனைத்து ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் மீண்டும் மீண்டும் அவர் வரணும்னு ஒரு ஆசை.
5: கடைசி படம் அவருக்கு, எமோஷனலாக இருக்கா? இதான் கடைசி படம் விஜய் சாருக்கு. எப்படி இருக்கு?
6: இது வந்து முதல் திருவிழா. ஆடி மாசம்ன்றது தளபதியோட ஆட்சி அது. யாராலையும் அதிக
7: முடியாது. திஸ் இஸ் லைக் அ திருவிழா, திஸ் இஸ் லைக் அ ஃபெஸ்டிவல் ஃபார் தேம்.
8: ஸோ ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ வாஸ் ஹிஸ் ஃபேன் ஓன்லி. மை கேம் இஸ் டு பிகம் அ டைரக்டர் அண்ட் தென் டு மீட் ஹிம். ஸோ திஸ் இஸ் வெரி எமோஷனல் அண்ட் வெரி எக்ஸைட்டட் டு மீட் ஹிம்.
5: Have you seen about the title card on social media? Title card. That are you expecting Chief Minister?
8: Yeah, I'm excited. Like, Chief Minister's movies we are watching now, and everyone is celebrating.
5: Yeah, here's the exit main. You see how the fans have started to dancing here. This was the excitement what we are. The mood across Tamil Nadu from Chennai to Kanyakumari. This is the scene just outside all theaters. Fans are highly anticipated. Jananayakan movie all ready to hit screen. As we speak, the movie will start. The first show starts by 9 a.m.
9: And that's a wrap on this edition of Breaking Ground. Thanks for watching. Continue watching NDTV. We'll be back with the top stories in moments from now.

0: Welcome. The wait is finally over and Jananayagam has opened in theatres across the country. I'm in the iconic Rohini Theatre where we saw massive fan frenzy since this morning. The fan frenzy has died down a little bit as all the fans are watching the films now. But look at the posters and cutouts of Vijay all around. And look at the firecrackers that were burst this morning, the confetti all over. We saw all kinds of rituals and practices, dance, music, all of them happening here. It was not just an opening day, release. It was more than that. It was festival. It was a carnival of sorts that we witnessed since early this morning. And fan frenzy is something that was unbelievable. And I have some fans with me. And guess what? They watched the movie. Let's hear it from them. So I'm guessing you all saw First Day, First Show. How did you like it?
1: Well, it was my first time experiencing First Day, First Show. And it was like a celebration inside. It was actually a Talapathy Kacheri inside. So I absolutely enjoyed it.
0: Talapathy Kacheri inside. In expectation level, eppadi irundha andha did the movie meet the expectation?
2: Idella paakumbodhu nalla super ah irundhuchu. Adhu indha ravana moment alla paakumbodhu apdi chedara uttuchu namakkulla rathathukulla edho apdi oori apdi vandha maari irundhathu. So last la da andha finishing da konjam aluga vechiruchu. So movie was very good,
0: but this is his last film illa. So romba emotional moment ah irundha ulla theater
3: la. Climax la vandu oru தளபதிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பெயின்ஃபுல், ஏன்னா தளபதி இத்தோட ஸ்க்ரீனில் பார்க்க போகிறதில்ல. அது கொஞ்சம் வந்து பெயின்ஃபுல்லாக இருந்ததுனால, ஆனால் நல்ல வைப் இன்னைக்கு ரொம்ப
0: பெயின்ஃபுல் டு பெயின்ஃபுல் பிகாஸ் திஸ் இஸ் இஸ் லாஸ்ட் ஃபிலிம், பட் த வைப் வாஸ் கிரேட். வாட் யூ ஹேவ் டு சே? பிடிச்சதா ஃபிலிம்? பிடிச்சதா எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வரைக்கும் வந்ததா?
4: படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அனிவட்டு பிஜிஎம்மும் சூப்பராக போட்டிருக்காரு. ஃபைட் சீனாக ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ் பிளாஸ்ட் படம் ஃபுல்லாக நல்லா. கச்சேரி போனால் வந்து எல்லாமே படத்தில் எல்லாம் டான்ஸ் தான், ஃபுல் டான்ஸு. என்ன லாஸ்ட்டாக ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் எமோஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதை வேறு.
0: அண்ட் திஸ் ஃபிலிம் ரிலீஸ் ஆஃப்டர் ஹி பிகேம் த சீஃப் மினிஸ்டர், ரைட்? ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வாட்டி ஃபீலிங் வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் ஆஃப் விஜய்?
5: ஆக்சுவலாக அந்த டைட்டில் கார்டே ஒரு சர்ப்ரைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொலிட்டிக்கல் டைலாக்ஸ், பொலிட்டிக்கல் சீன்ஸ் வச்சு நல்லா,
0: நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருந்தது இல்லை?
6: எக்ஸாக்ட்லி, தேர் ஆர் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் மெசேஜஸ் இந்த ஃபிலிம், பட் எஸ்பெஷலி இட் இஸ் ஒன்லி ஃபார் ஜனநாயகன் அண்ட் ஃபார் ஒன்லி ஃபார் தளபதி விஜய். அண்ட் ஆல்சோ த ஈக்குவல் கிரெடிட் கோஸ் ஃபார் அனிருத் ஆஸ் வெல். ஸோ இஸ் லைக் அ செகண்ட் சோல் ஃபார் திஸ் தளபதி விஜய் மூவி. யா,
0: வாட்ஸ் யுவர் மெசேஜ் டு தளபதி விஜய், டு சீஃப் மினிஸ்டர் விஜய்னா?
7: ஆக்சுவலாக தளபதி வந்து ஃபிலிம் அவுட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்காக வந்து இப்போ சிஎம் ஆயிருக்காரு, மறுபடியும் எங்களுக்காக ஒரு படம் வந்து பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா மெனி டேரக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எவ்வளோ ஸ்டோரி வந்து சொல்லி புக் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ அது எல்லாமே குவிட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
0: ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஐம் ஷுர் யூ ஆல் ஹாவ் அ மெசேஜ் ஃபார் சீஃப் மினிஸ்டர் விஜய், ஃபார் தளபதி விஜய், ஆஃப்டர் வாட்சிங் திஸ் மூவி. இட் இஸ் அன் இமோஷனல் மூமெண்ட் ஃபார் எவ்ரிபடி. வாட் டு யூ ஹேவ் டு டெல்?
1: ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே அண்ணா, ஐ லவ் யூ ஸோ மச்.
8: மீ டூ, சேம். ஐ லவ் அண்ணா, ஜஸ்ட் ஃபார் அண்ணா, just for Talapathy Vijay.
0: You'll watch it again?
1: Of course, we'll watch it again.
8: The next show, today I'm watching actually 3 shows to continuously. The evening show and the night show.
0: You're watching 3 shows today. Okay, here is a man who is watching 3 shows in one single day in Rohini Theatre. Why this craze, like in one day?
8: Rohini Theatre is a craze and Vijayanna is a very big craze, right? So Vijayanna, though we see three, maybe if it's going to be 4 or 5 shows also I'll watch.
0: So you will watch 5-6 shows in a day. Neenga enna innum shows paaka?
2: Adukku dhaan naanga wait pannit irukkom. Actually enakku or message mattum sollanum, idoda nippatama or 2 years once ach or padam kudunga, naanga adu varaik wait panni kuda paakra Vijayanna, please.
0: Okay, this is very interesting. These guys watch the First Day, First Show and they're sitting here because they have another show to go for. So they're all watching multiple shows in a day. That's very interesting. And a message from a fan here saying that, you know, Vijay must do more films at least once in a couple of years. But do you think he'll have the time?
9: Yes.
0: Eppadi, he's the chief minister of your state.
9: Yeah, some guy, having...
0: Eppadi manage pannu?
9: Adha avaru, avaru porthu.
6: Yeah, you know, this is the age of artificial intelligence. Of course, if we give some one day for culture in future movies, yeah, we can take a complete movie in with the upcoming technologies.
0: Yeah, but you really think he should act again?
10: எனக்கு ஆசை தான் அவர் நடிக்கணுண்டு. பட் எனிவேஸ், அவர் மக்களுக்காக இப்போ இறங்கியிருக்கிறாரு. சினிமா தாண்டி இப்போ மக்களுக்காக அது ரொம்ப பெரிய ஒரு வேலை அது. மக்களை பூர்த்தி செய்யணும். அவர் அந்த சீட்டில் உட்காந்தா தான் தமிழ்நாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ
0: ஹி ஹேஸ் பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் இஸ் ஹேண்ட், ஸோ தேர்ஃபோர் ஹி மஸ்ட் ஃபோக்கஸ் தேர். ஸோ யா, லாட் ஆஃப் மிக்ஸ்ட் மெசேஜிங் ஹியர். ஆல் ஆஃப் தெம் ஐ வாட்ச் த மூவி ஒன்ஸ், கோன் டு வாட்ச் இட் அகேன் அண்ட் அகேன் ஆன் த சேம் டே, அண்ட் தே ஃபீல் தட் ஹி ஹேஸ் பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் ஸ்டில் சம் ஆஃப் தெம் வாண்ட் ஹிம் டு கம் பேக் டு யூ நோ ஸ்க்ரீன்ஸ், டு சில்வர் ஸ்க்ரீன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ கப்பல் ஆஃப் இயர்ஸ். பட் யூ நோ, இஃப் ஐ ஹேவ் டு டேக் யூ த்ரூ வாட் ஹேப்பன்ட் ஏர்லி திஸ் மார்னிங், இட் வாஸ் ஃப்ரென்சி ஆஃப் அனாதர் லெவல் ஜஸ்ட் அஹெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. பீப்புள் கமிங் இன் ஃப்ரம் செவரல் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் எல்லாரும் சென்னையிலேருந்தா இல்லை வேறு பார்ட்ஸ்லேருந்தா? Yeah, all of them from Chennai here, but we also met people who came from Malaysia, who came from other parts of the country. There were some who came from Bangalore, although the movie was releasing there as well, but they wanted that Rohini theater vibe, because this morning was really crazy. It was something that it was unprecedented, because this entire space was occupied by thousands of fans of Vijay's. There was dance, music, and drum rolls, firecrackers throughout. Look at the cutouts here, this is a scene across several theaters in the state of Tamil Nadu and in other parts also. Any big message to Chief Minister Vijay?
2: ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் இன்னொரு படம் பண்ணுங்கள். ஒரு படம் அப்படி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு படம் பண்ணி எங்களுக்காக அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணி கூட நாங்கள் பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்காக பார்ப்போம்.
0: All right, so please make more films, act in more films is what the messaging from all of these people are. I will let them go because they have another show to watch. They finished one and they're going to go for another one. But as I pointed out before, there had been all kinds of visitors in these theaters, not just crazy fans out here, but also several of industry colleagues. Trisha was one of the persons who came to this theater, Rohini Theater, at about 11 o'clock to catch a glimpse of the show. She left after the movie ended. Of course, she did not speak to the media. Besides that, there was Aniruddha Ravichandar also, who was in one of the theaters in Chennai, and several of the industry colleagues and co-stars of Vijay's. So it is an emotional moment, certainly. Music director Aniruddha was seen at Vetri Theatre, joined by producer Venkat Narayan and co-star Mamita Baiju, as well as several of Vijay's close associates, adding to the buzz around the film's release. And an emotional moment, unfolded inside the theatre as a minister. This is Minister Mohammad Farvez, who watched Jananayagan and became very emotional, because he was in tears when he watched the movie. He's a colleague of Vijay's. He's a minister now. But he was in tears because this is his last movie. So all kinds of mixed emotions coming in from people. While they are happy that they are watching this film, finally it is released, but they're also sad that this is Vijay's last movie. And also this is this film has gripped across, this frenzy has gripped across Tamil Nadu, not just in Chennai. You look at Trichy or many other places, there had been cake cuttings happening, Pal Abhishekam happening, fan frenzy all around. So in Coimbatore, hundreds gathered outside the theatre singing and dancing as they welcomed the first show of the film with full fanfare. And in Tirunelveli, if you were to go to some of the other remote districts of Tamil Nadu, devotion met a celebration as Vijay fans turned the film's release into a festival in Tirunelveli. A fan climbed a towering cutout to perform a milk abhishekam. In Madurai, our supporters offered aarti, danced outside theatres and celebrated the release, even as some voiced concerns over police restrictions as well as festivities. And it's not just in Tamil Nadu. This frenzy is gripping all over the country, especially in southern parts. From Bengaluru and Hyderabad to Mumbai as well, fans have thronged theatres, queuing up outside. I've been covering this for the last couple of days, but we've been seeing queues. Although there had been online bookings, there had been queues for offline bookings as well. you know, outside several of these theaters. So a lot of fan frenzy. They'd been waiting for this film's release for the last, you know, 6 to 7 months. So therefore, this actually, you know, underscores Vijay's mass fan following, not just in Tamil Nadu, not just in southern India, not just in the country, but across the world.
11: Hello, Mr.
0: And as I pointed out before, scenes of massive fan frenzy had been pouring into theatres since this morning, not just this morning, but since early last night itself, because there were people who were camping out outside Rohini Theatre. And at 6 a.m. we came in, there were thousands who were waiting outside for the gates to open. So that's the kind of excitement, anticipation and craze that we saw in many of these theatres. In fact, I spoke to several of these fans. My colleagues across the country spoke to several of these fans from many, many theatres in the country. Let's take a look at some of the reports. Day has finally arrived. Jana Nayagan is releasing across screens in the country, and I'm at iconic Rohini Theatre in Chennai, where, as you can see, huge cutouts of the film as well as Vijay has been put out. This was a film that was supposed to be released before he started his active career in politics. This was supposed to be released 6 to 7 months before today. But as fate would have it, it is releasing after Vijay became the sitting chief minister of Tamil Nadu, and fans have already started gathering here. This is a festival of stars for several of these fans. Wanting to watch that first day for show. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க?
12: Actually நான் மதுரையில இருந்து வரேன். இவர் பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து வராரு.
0: மலேசியா?
12: மலேசியா.
13: ஆமா. I am coming from Malaysia.
0: Okay, so you've been standing here since when?
12: நைட்ல இருந்து இருந்தோம் ஆக்சுவலி. அப்புறம் செலிப்ரேஷன் இல்லைன்னு சொன்னாங்க இடையில. அப்புறம் போயிட்டு 4 o'clock வரும். நிறைய பேர் நைட்ல இருந்து இங்கே தான் இருக்காங்க. தூக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணெல்லாம் இருக்கு.
14: 10 மணில இருந்து எனக்கு செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலையா? என்ன காரணம் தெரியல.
15: ஏமாற்றம், பெரிய
14: ஏமாற்றம். சிஎம் படுத்துக்க மாட்டீங்க, இப்படி பண்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
0: All these fans want to enter the theater. They want to celebrate. They want to do the puja and rituals. That's something they've been waiting for. And they've been waiting for this since last night.
16: Huge gatherings. Our fans are also here. Have gathered. One fan is here dancing. And he is excited for a movie also. What do you expect?
17: Talapathi is very big. Amateur is very big.
18: I've just come out of the theatre after watching Jananayagan, Talapathi Vijay's last film, Tamil Nadu Chief Minister Vijay's first film, and of course, there's been a lot of hype and expectation. Did you like the film?
19: Yeah, yeah, we love the film. It's very fantastic.
18: I see all Talapathi Vijay t-shirts. Did you like the film? What did you like?
20: Yeah, yes, actually, the last one, like so much time.
18: Okay.
21: Last movie, it is very good.
22: Blast, memorable. Blast,
23: yes.
24: Blast. Very good movie. The end made us very emotional. Talapathi, yes.
11: very beautiful. Last movie of Vijay Thalapathy was overwhelming. The scenes which we cannot, I'm still in the goosebump moment and I'm out of words right now. Everyone has to watch Jananayagan.
13: Okay.
0: Jananayagan!
13: Brilliant. Ani, tell us, how did you like the movie? I see you're wearing the TVK flag.
22: Yes, yeah. Nothing about liking it. It's just for him. And yeah, he's our entire childhood. It was a very emotional movie for us.
13: Okay.
22: So yeah, we enjoyed it.
13: Okay, okay, Thalapathy. Great. Thalapathy, yes. Did you like the
23: blast,
13: film?
23: Blast.
13: Blast.
23: Blast. Blast. Blast. Totally blast.
13: Totally?
23: Yeah.
13: Would you watch it again?
23: For sure. Again. Yeah.
24: For sure.
0: Jananayagan has finally hit theatres. Now, focus shifts from fan frenzy to audience verdict and box office run. And more importantly, curtains coming down on his film career, but all eyes on Chief Minister Vijay's big political career. That's all from me here in Chennai. Thanks for watching.

0: Welcome back. We often talk about hygiene as a first line of defense against disease. But what about the health of the people who protect us? Sanitation workers. They face daily health crisis, yet many remain invisible. In Puducherry, with the Harpic World Toilet College is helping change that by training women sanitation workers and improving access to healthcare and social security. Here's how one initiative is making a real difference. Take a look.
1: Puducherry, a small, quiet coastal town. But inside this little place, a big transformation began. For many years, sanitation workers here were invisible, overworked, underpaid, unheard. Their hands kept the city clean, but their own lives remained uncertain. That's where the Harpic World Toilet College came in. That too, only for women. This wasn't just a training center. It became a place of dignity, learning, and second chances. Take Muthulakshmi. Once struggling to make ends meet, she lived with constant financial stress, no savings, no security, no safety net. Through the World Toilet College, she received training, steady work, and most importantly, respect.
2: என் பேர் முத்துலட்சுமியா. இந்த கழித்தரம் வேலைக்கு வந்து குக்கர் பண்ணிடுற வேலை செய்கிறேன். செஞ்சதுக்கு இங்கே வந்து பரிசில் வச்சாங்க எங்களுக்கு. பரிசில் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னமா குறைன்னு கேட்டாங்க. கை கிளாஸ் போட சொன்னாங்க, போட்டோம். மாசி போட சொன்னாங்க, போட்டோம். செரு போட சொன்னாங்க, போட்டோம். இந்த வேலைக்கு வந்த பிறகு எங்கள் வீட்டில் யாருக்குமே எந்த நோயும் கிடையாது. என் பசங்களாம் நல்லா இருக்கட்டும் இல்லைங்க. எனக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. எனக்கும் நல்லா பாதுகாப்போட நான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு போனாங்கன்னா குளிச்சுட்டாமல் பசங்களை தூக்கணுனாங்க. அதேமாரி மேடங்க சொன்னாங்க, நீ குளிச்சுட்டாமல் பசங்களை தூக்கணுனாங்க. அதேமாதிரி நான் குளிச்சுட்டு தான் போக இல்லை. எங்கள் வீட்டில் யாருக்குமே எந்த நோயும் இல்லை. எல்லோரும் நல்லா சந்தோஷமாக தங்குறாங்க.
1: For many, the World Toilet College became the key to understanding government schemes as well. They learned how to access benefits they were always entitled to but never informed about.
3: அப்போ வந்து கம்மியாக சம்பளம் வாங்கினேன். இப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சு க்ரீன் வர இந்த வேலையை செஞ்சேன். அந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு.
1: But sanitation work comes with invisible risks. They face higher exposure to infections, respiratory illness, skin diseases, and untreated chronic conditions. That's why health camps here matter.
4: Actually, health camp actually plays a crucial role in early detection of conditions like hypertension, infections, and respiratory issues. These health camps also act as a stepping stone for early intervention of diseases and also contributes to lifetime expectancy improvement and also in preventive care measures.
1: Today, these workers carry something powerful, the Suraksha passport. Not just a document, but identity, recognition, and respect. Proof that their work matters, that they matter. When we invest in the people who keep our cities clean, we don't just improve sanitation, we uplift families, protect health, and build futures.